0: சம்பள் ஜா ஒரு சம்பள் ஃபைட் சம்பள் ஜென்டல்மேன் சம்பள் அமௌண்ட் வதிரே கொண்டு
1: Monsieur
0: Abdou Kam Forum Plan Balla Chou Vieux à Tonagera.